வெட்டி ஹோட்டா பார்த்தேரா மர்த்துபா ரங்க பிரங்க அநேக நா ஜாபன கர்த்தபா ஜீ ஆந்திர ஜியோ சப் கிஸ் ஜானலா சப் கிஸ் தேரே வஸ் தேரா கர் பலா தேரா கர் அனந்த வதாய் துத் கர் மான் மஹத்தா தே